காப்பிடி மக்கியாத்த குளித்துடா காசர் முழான்னு கேடிற தலி மகாத்துல ஹரிவரா அன்படுவல் காப்பிடி வாங்கி வல் காப்பிடி மக்கியாத்த குளித்துடா

கந்தமுள் அலிம்புல துணு சவிலாபரம் தாழ்துயில் சேவந்தின தாரா மழா சதவிலா மழா நட்டவிலா அறுப்புல பனசி வாரு அத்தாவ ஜுழு ஜுழு தாய் பாட்டானு பானி மதுரை.